0: மிர்ச்சி ஃப்ரெஷ் மால்
1: ஹை வோல்டேஜ் பீட்ஸ் ஆர் அன்ஸ்டாப்பபிள் க்ரூவ் கே சாத் சுனோ மாஷுகா.